0: or 105.4 FM.
1: தமிழ் பசங்களா ரெடியா?
2: ஆமே வைபேத்தே.
3: குதூகலமான கொண்டாட்டம் இனி கலாபம் வானொலியில்.
2: ஆமே சவுண்டேத்தே.
4: உலக தமிழர்களுக்காக கிறைஸ்ட்சர்ச்சில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு
1: கேட்க தவறாதீர்கள்.
2: ரெடியா மாமே?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் கிரைஸ்ட் சர்ச் மக்களே. பூங்கா நகரத்திலிருந்து நான் உங்கள் பெட்ரோமாக்ஸ் பிரியா. இந்த பெட்ரோமாக்ஸுக்கு முதல்ல தமிழ்ல வார்த்தை கண்டுபிடிக்கணுங்க. அடுத்து நம்மளுடைய லேப்டாப் லேப்டாப் லாவண்யா
4: லேப்டாப் லேப்டாப்புக்கும் தமிழ் தமிழ் தானே,
3: தமிழ்ல நம்ம அதுதாங்க. நம்ம எந்த மொழி வேணாலும் பேசலாம். நம்ம நியூசிலாந்துல இருக்கோம், பல மொழி மக்கள் இங்க இருக்காங்க, பல கல்ச்சர் மக்கள், டிஃப்ரெண்ட் எத்னிசிட்டி பீப்புளெலாம் இருக்காங்க. பட் யார் எந்த மொழி பேசினாலும் நம்ம எல்லாருடைய இதயமும் லேப்டாப் லேப்டாப் அப்படின்னு தான் துடிக்கும். ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றுதான். அதுதான் இன்னையோட ஷோவோட கருத்து
4: கருத்து
3: கருத்து. எஸ் சரி, லாவண்யா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு?
4: சூப்பர் சூப்பர் சூப்பர், எப்பவுமே சூப்பர் தான். இன்னைக்கு ஒண்ணுமே ஜாலியா இருக்கேன். சோ ஒரு நல்ல நாள்.
3: சோ உங்களோட ஜாலிக்கு என்ன காரணம்?
4: என்னோட ஜாலிக்கு என்ன? எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் காரணம், வேற என்ன?
3: வெரி குட். அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்களா?
4: அது அவங்களதான் கேட்கணும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா அவங்க எல்லாம் கேட்கணும்.
4: நான் ஜாலியா தானா? வீட்டுல எல்லாருமே ஜாலியா தான் இருப்பாங்க.
3: கண்டிப்பா. உங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணா அப்ப அவங்கள ஸ்பாயில் நடத்தும். சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து வந்திருக்கோம். நம்ம வந்து பல பல டாபிக்ஸ் பேசுகிறோம், புது புது டாபிக்ஸ்லாம் கஷ்டப்பட்டு யோசிச்சு எடுத்துட்டு வரோம். உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பிக்கை பேசுனா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்க,
4: ஐடியா கொடுங்க.
3: ஆமாம், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, எழுதி வச்சுருக்கோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குற விஷயத்த மட்டும் பேசுகிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுது. உங்களுக்கும் இப்போ நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைய ஊர்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க, கேன்டபரி மட்டும் இல்லாமல் ஒட்டாகோலேருந்துலாம் கேட்டுட்ருக்காங்க மக்கள். ஸோ உங்களுக்கெல்லாம் ஏதாவது மனசில் தோணுச்சு, இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும், இதை பற்றின கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு கேள்வி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு ஆனால் அதுக்கான பதில் கிடைக்கல, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியாத கருத்துக்கள், பேசுறதுக்கு யாருமே, பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்கிட்ட நீங்கள் இதை பேச முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் எங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய பெயர்
4: பேசலாம்.
3: ஆமாம், உங்களுடைய பெயர் எதையுமே நாங்கள் வந்து எங்கேயுமே சொல்ல மாட்டோம். ஸோ தாராளமாக உங்களுடைய கதையை வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜுக்கோ என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கோ இல்லை கலாபம் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கோ நீங்கள் வந்து மெசேஜ் செஞ்சீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து உங்களுக்காக எடுத்து பேசுவோம். சரி லாவண்யா, சொல்லுங்க இன்னைக்கான தலைப்பு என்ன?
4: அதாவது டூ வி ஸ்ட்ரகிள், டூ வி க்ளோரிஃபை ஸ்ட்ரகிள் டூ மச். அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள், இதை வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப வந்து கொஞ்சம் ரொம்ப பூத கண்ணாடி போட்டு பார்க்குறோமோ, இல்லை ரொம்ப வந்து அதை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறோமா?
3: பூத கண்ணாடி பாட்டு பார்க்குறோமாங்கிறத விட மிகைப்படுத்தி சொல்கிறோமாங்கிறது தான் சரியான வார்த்தை நான் நினைக்கிறேன். ஏன்னா இருக்காங்க, இருக்கு
4: இருக்கு
3: இங்க கண்டிப்பா இருக்கு. இப்போ ரீசன்ட்லின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. டூட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா?
4: ஆமா,
3: அந்த படத்தோட அந்த படம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு எவ்வளோ கழுவி ஊற்றிருக்காங்க. ஆனால் நம்ம பேசுகிற பாதி டாப்பிக்கு கருத்து அங்கேருந்து தான் எடுக்க முடியுது. ஏன்னா அப்படிப்பட்ட படம் அது. அதாவது என்னன்னா, இந்த படத்துல வந்து ஒரு துணுக்கு வரும், அந்த துணுக்கு இப்போ கேட்டுடலாம்.
5: புரிஞ்சுக்கோங்க, லவ் ஃபெயிலியரை இப்போ போதையாக பார்க்க ஆரம்பிச்சேன். எந்த போதையும் இருந்தாலும் அது மனுஷனை அழிச்சிடும். அது நமக்கு வேண்டாம் வேண்டாம்டா.
3: இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இது உண்மை. அந்த படத்தில் அவர் வந்து அவள் விட்டுட்டு போயிட்டா, இது என்னால் உன்னை மறக்க முடியாது, உன்னை மறக்க முடியாது, உன்னை மறக்காமல் நான்

0: சுத்தமா இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. இந்த பொண்ணு சொன்னது வந்து 1000 லைக் 100 வரும். ஏன்னா நீ வந்து கஷ்டத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்ட, லைக் அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நான் வந்து நேரில் நான் இது வந்து படத்தில் நடக்குது, பட் நேரில் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப வருஷமாக ஒரு பொண்ணை காதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு போகிறா வரா ரொம்ப வருஷமாக காதல் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவங்க வேற யாரையும் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சி என்ன மேட்டர்னா, உனக்கு ஆள் கிடைக்கல, அதுதான்.
1: ஓகே,
0: உன் காதல் ஒன்றும் அவ்வளோ தெய்வீகமான காதல் இல்லை. நீ காதல் பண்ணும்போது நீ தெய்வீகமாக காதல் பண்ணியிருப்பதான், இல்லைன்னு சொல்லலை.
1: காதோல்,
0: ஆமாம், காதோல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த பொண்ணு போச்சு, அந்த பொண்ணு போயிடுச்சு, அது கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பிள்ளை குட்டி பெற்றிருக்கலாம், என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். யூ ஹாவ் டு மூவ் ஆன். நீ என்ன பண்ணுற, நீ மூவ் ஆன் ஆகலை அப்படின்னா அது வேற விஷயம். நீ வந்து
1: ஆக முடியல,
0: அதுவும் இல்லை. அதாவது எப்படின்னா, நீ வந்து வேற பொண்ணுகிட்ட பேசுற, ட்ரை பண்ற, ஆனா அங்க நடக்க மாட்டேங்குது. இது வந்து உன் பர்சனல்ல நடந்துட்டு இருக்கு, ஆனா நீ பப்ளிக்லி என்ன சொல்ற, அந்த பொண்ணு போயிட்டா, அவளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ற. இன்னொரு பர்சன், ஆமா, இன்னொரு பர்சன் வந்து என்ன பண்றாங்க, அதே தான் பண்றாங்க. நான் இந்த பொண்ணுக்காக இவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த காத்துட்டு இருக்கிற கேப்ல நீ பாதி கடா வெட்டிட்டு வர, இவ்வளோ நீ கடா வெட்டிட்டு வர, நீ வந்து இங்கே வந்து காத்துட்டு இருக்க அந்த பொண்ணுக்காக அப்படின்னு சொல்ற. ஸோ இதெல்லாம் வந்து கஷ்டத்தை வந்து நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை வந்து வாவ் ஃபேக்டர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த காதல் விஷயத்துல மட்டும் கிடையாது, பொதுவாகவே வந்து இது வந்து பெண்கள் வந்து அவங்களும் பண்ணுறாங்க. நான் கஷ்டத்தில் இருக்கேன், இதுக்கு வந்து பெண்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப நல்ல ஒரு மனிதர் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணுவாங்க. ஸ்ட்ரகிள் எப்படி குளோரிஃபை பண்ணுறதுன்னு அவங்கள்ட்ட தான் கற்றுக்க முடியும், ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பு. வெளியே வாங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் அவங்க வந்து அதிலே தான் நான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அது அவங்களோட தப்பு கிடையாது, அது அவங்களுடைய கஷ்டங்கள்.
2: அதாவது அவங்க மேபி அவங்க அந்த கஷ்டத்தில் வந்து கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க போல.
0: ஆமாம், கஷ்டமா இருக்கு, நான் கஷ்டத்திலே இருக்கேன், என்ன லைக் எனக்கு தான் எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது,
2: துக்கமும் ஒரு சுகம் அப்படின்னு சொல்லிட்டு அலையறவங்க காண்டா உனக்கு.
0: ஆமா, இல்ல இப்ப எனக்குமே சம்டைம்ஸ் வந்து இந்த சோகமான பாட்டெல்லாம் கேட்கும் போது அது ஒரு சூப்பர் ஃபீலிங்கா இருக்கும். சோகமான பாட்டு, வா சோகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமான பாட்டு.
2: இல்ல எனக்கு ஒரே சொல்லணும், ரொம்ப வந்து ரொம்ப சில்லியான விஷயம், ஆனா நம்ம சில பாட்டி அழுவும் போது சோகமான பாட்டு கேட்டா இன்னும் கொஞ்சம் அழுவோம்.
0: ஆமா, சோகமா இருக்கும் போது
2: சோகமான பாட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் அழுவணும்.
0: இப்ப நான் சோகமா இருக்கேன், அதனால நம்ம சோக பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி சோகமான யுவன் சங்கர் ராஜா பாட்டை போட்டு கேட்டு அழுவது அறிச்சு
2: ஆக்கப்பூர்வமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்துல ஆக்கப்பூர்வமான விஷயம் நடக்கலைன்னா அது வந்து நல்ல விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கு எனக்கு, என்ன என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆமா சம்பவம் நடந்துச்சு, என்ன பண்றது, அதனால லெக்ஸ்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் தானே ஆகணும், அப்படியே உட்காந்துருக்க முடியாது இல்லையா. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது, நம்ம மாறிட்டு போயிட்டே இருக்க
0: வேண்டியதான்.
2: நயன்தாரா இல்லைன்னா திரிசா
0: இல்லைன்னா நயன்தாரா.
2: ஆமா,
0: அப்ப அதுவும் இல்லைன்னா மட்டும் கிடையாது. பொதுவாவே வாழ்க்கையில வந்து ஸ்ட்ரகிள் வந்து குளோரிஃபை பண்றது, இதுல என்ன கிடைக்குது உங்களுக்கு, ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல இல்லையா. அதனால உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, அதை கேளுங்க. இது வந்து நம்ம தனுஷ் அவரு
2: தனுஷ் நிறைய மோட்டிவேஷன் பாட்ஸ் நிறைய இருக்கு.
0: கண்டிப்பா அவர் நடிச்ச மரியான் படத்துலேருந்து நெஞ்சே எழு, நெஞ்சே எழு அப்படி நான் பாடிக்கிட்டே இருக்க மாட்டேன், கண்டிப்பா பாட்டு போடுறேன், கேட்டு மகிழுங்கள்.

0: பாடல், இந்த பாட்டை கேட்கும் போது எவ்வளவு மோட்டிவேட் ஆவணிங்க லாவண்யா?
1: செம செம மோட்டிவேஷன். ஏற்கனவே ரொம்ப மோட்டிவேட்டா தான் இருக்கேன் நானே, இப்ப ஒன்னும் ரொம்பவே மோட்டிவேட்
0: ஆயிட்டேன். ஆமா, அதுல வந்து அஞ்சாதே தும் ஜாதே எல்லாம் பாடுவாரு, அது இந்தியா தமிழான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. இனி என்றும் இல்லை வேதனை புதிதாய் பிறப்பாய் வழி எங்கும் முன்னுள் பூமழை என்னாலும் உன் வாழ்வில் இது வாழும் சத்தியமே தொலையாதே இந்த இரவில் தொலையாதே என்னமோ பாடுவாரு. அதை நானே வந்து வார்த்தை புரியலனாலும் அதை நான் வந்து மோட்டிவேஷனா வச்சுக்கிட்டு, அந்த ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ்ல அவர் என்ன பாடினாலும் அது மோட்டிவேஷன் மாதிரியே தான் கேட்கும். நேஷனல் அந்தம் பாடினா கூட மோட்டிவேஷனல் மாதிரியே தான் கேட்கும், அது ஏன்னு தெரியல. சரி, நம்ம மறுபடியும் நம்ம டாபிக் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இது வந்து நியூசிலாண்டில், முக்கியமாக கேன்டபரி கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கிற பெற்றோர்கள் மாணவர்கள் உங்களுக்கான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல். அதாவது என்னென்னா, கிரைஸ்ட் சர்ச்சில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னத்தில் பேசிகிட்டு இருக்கோம், வானொலியில் பேசிகிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்து வானொலியில பேசிக்கிட்டு இருக்கோம்

0: இருக்கும், உங்களுக்கும் எங்க கிட்ட வந்து பேசணும் அப்படின்லாம் ஆசையா இருக்கும். ஆனா அது எல்லாருக்குமே எப்பயுமே நடக்காது இல்லையா, பிகாஸ் நிறைய ப்ராசஸ் இருக்கு, இது இருக்கு அது இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ இது பெற்றோர்களுக்கான போட்டி கிடையாது, ஆனா உங்க பிள்ளைகளுக்கான போட்டி. ஸோ மாணவர்களே, உங்களுக்காக டாப் ஆஃப் த பாட்ஸ், இது வந்து வருஷம் வருஷம் நம்ம கவுன்சில், லைப்ரரி இந்த மாதிரி, அப்புறம் பிளெயின்ஸ் மீடியா இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம். ஸோ டாப் ஆஃப் த பாட்ஸ், பாட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாட்காஸ்டிங். ஸோ பாட்காஸ்டிங் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்க லாவணியா? குயிஸ் டைம்.
1: ஓ மை காட், படபடன்னு கேட்டேன், எனக்கு எப்படி தெரியும் பாட்காஸ்டிங்
0: தெரியலையே. ஓகே, ஸோ இப்போ நம்ம டெலிவிஷனில் இப்போ ஒரு படம் ஒளிபரப்பா இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவீங்க?
1: டெலிகாஸ்ட்.
0: டெலிகாஸ்ட்.
1: ஸோ அதனால பாட்ல இருந்து
0: இப்போ வந்து ரேடியோவில் காஸ்ட் ஆகுறது என்னன்னு சொல்லுவீங்க? ப்ராட்காஸ்டிங்.
1: ஆமாம்.
0: ஸோ இப்போ ரேடியோக்குள்ள நம்ம இருப்போம், ரேடியோ ஷோவை நம்ம ரேடியோவில் தான் கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரேடியோ ஷோவை ஃபோனில் கேட்கலாம், எல்லாம் எங்கே வேணாலும் ஆன்லைனில் எங்கே இருக்காலும் எங்கே இருந்தாலும் கேட்கலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வரத்துக்கு முன்னுக்கு ஐபாட் வந்துச்சு.
1: ஓகே.
0: ஆமாம்ல, அந்த ஐபாட் இருந்துச்சு. ஸோ அந்த ஐபாட்ல வந்து பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த ரேடியோஸில் வந்து இந்த டாக் ஷோஸ் எல்லாம் வந்து ஐபாட்ல கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஐபாட்ல ப்ராட்காஸ்டிங் ஆகிற விஷயம் வந்தனால அது ஐபாட் பிளஸ், எஸ், ப்ராட்காஸ்டிங் பிளஸ் ஐபாட் பிகம் பாட்காஸ்டிங். மாமனார் காலிங் மாமு
1: மாமு.
0: ஆமாம், அந்த மாதிரி. ஸோ இந்த பாட்காஸ்ட் காம்படிஷன் வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்லேருந்து உட்காந்த இடத்துலேருந்தே நீங்க செய்யலாம். உங்களுக்கு இந்த சப்மிட் பண்ணுற டேட் வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு, ஜூன் மாதமே ஓப்பன் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் வீக்கே. ஆனால் உங்களுக்கு வந்து சப்மிஷன் க்ளோஸ் பண்ணுற டேட் வந்து 16th of October. அதாவது உங்களுக்கு 6ஆம் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது.
1: 4 மாதம் டைம் கொடுத்துருவாங்க.
0: ஆமாம், 4 மாதம் டைம் இருக்குது. ஸோ இப்போலேருந்து நீங்கள் வந்து நீங்கள் இதை எங்கே போய் பார்க்கணும்னா, www.gcsn, நீங்கள் ஜிசிஎஸ்என்னு சர்ச் பண்ணுங்கள், GCSN அப்படின்னு போட்டு பாட்காஸ்ட் இல்லை டாப் ஆஃப் த பாட்ஸ் இப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் பிளேன்ஸ் மீடியாவோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போனீங்கனாலும், இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் போனீங்கனாலும் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து அதை போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ இந்த போட்டியோடைய முடிவுகள், ஜட்ஜ்மெண்ட்டு இது எல்லாமே வந்த பிறகு 29ஆம் தேதி அக்டோபர் வந்து துரங்கா லைப்ரரியில் உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். அண்ட் இதை ஜட்ஜிங் பண்ணுறது வந்து வேறு யாரும் இல்லை, 4 பெயர்கள், அதில் ஒரு ஆள் நானுமே கூட.
1: ஓ மை காட்.
0: ஸோ இந்த வருஷத்துடைய தீம், வருஷம் வருஷம் ஒரு தீம் இருக்கும், இந்த வருஷத்துடைய தீம் வந்து பொலிட்டிக்கல். பட் பொலிட்டிக்கல்னால் அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இல்லை, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். பட் அதில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, தீம் வச்சு பண்ணால் அதுக்கு தனி பரிசு இருக்குது. பொதுவாக கூட நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி பண்ணலாம், ஒரு ஃபுல் பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சப்மிஷன் ஃபார்மை மொதல் ஓப்பன் பண்ணி படிங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிங்க, எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா இந்த போட்டியில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு கண்டிப்பாக வெற்றிகரமாக இதை பண்ணுங்கள். நான் ஏன் இதை வந்து நம்ம தமிழ் வானொலியில் நான் சொல்கிறேன்னா, போன தடவை நான் போயிருந்தப்ப நான் ஒரே ஒரு இந்தியனை தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய இந்தியர்கள் இருக்கீங்க, நிறைய இந்தியர்கள். நீங்கள் வந்து தமிழ் பேசுகிறவங்களா மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை,
1: திறமையான இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
0: இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழர்கள் தான் கேட்டுட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு உங்கள் பிள்ளை பசங்க கூட படிக்கிற நிறைய இந்தியர்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும், வேற்று மொழி பேசுகிற நிறைய இந்தியர்கள் தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே இதை பகிருங்க. ஏன்னா வந்து நம்ம பிள்ளைங்களும் போய் இந்த மாதிரி விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, இந்த தமிழ் ஈவெண்ட்லாம் நடக்குது, கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, இங்கே கூப்பிட்டு போகிறீங்க, டான்ஸ்லாம் சில பேரண்ட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பாட்காஸ்டிங், இந்த மாதிரி பரிசுகள்லாம் வந்து அருமையான பரிசுகள். இங்கே வந்து ஒரு ராக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, போன தடவை ஒரு பொண்ணு தேய்ச்சிச்சு, அதுக்கு வந்து அவ்வளோ அழகான சூப்பரான ஒரு வீட்லேயே உட்காந்து பாட்காஸ்ட் செய்கிற மாதிரி கிட்லாம் கிடச்சிச்சு.
1: ஸோ
0: வெரி நைஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு சி, நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது, நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் ஒரு இந்த குழந்தைங்களாம், அதாவது குட்டி குட்டியாக இருக்கோங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இதுங்களாம் உண்மையாலே ஸ்கூல் படிக்குதுங்களா, ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்குதுங்க, இவ்வளோ சின்ன வயசில் எனக்கெல்லாம் ரேடியோ ஷோ, சரி ரேடியோன்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியும், ஏன்னா சின்ன வயசுலேயே ரேடியோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ரேடியோவில் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அந்த ரேடியோ கூட பேசிகிட்டு இருப்பேன், இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி போட்டி இதுக்கு போகணும் அப்படி

0: அப்படிங்கறதுல எங்க ஸ்கூல்ல அந்த வாய்ப்பு எல்லாம் இல்லை. எங்க ஸ்கூல்ல இருந்து ரெண்டே ரெண்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஃபங்க்ஷன் நடந்தா பாடலாம் ஆடலாம் இது மட்டும்தான். பட்டிமன்றம் பேச்சு போட்டி இதெல்லாம் வந்து எடுகேஷன் சம்பந்தமானது, இதெல்லாம் வந்து ஃபன் கிடையாது இல்லையா. இந்த மாதிரி ரேடியோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. ஸோ இப்போ இந்த நியூசிலாண்டில்
1: பார்த்தீங்கன்னாக்கா நிறைய
0: ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்னென்னமோ பண்ணுதுங்க பிள்ளைங்க. இங்கே ஸ்கூல் படிக்கிற இந்த எவன் சைடு பேர்ன் சைடு ஸ்கூல் படிக்கிற பசங்கலாம் இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள வரும்போது அந்த நேம் டேக் நிறைய அப்படியே வரிசையா குத்திருப்பாங்க. ஏதோ பியானோ கிட்டாரிஸ்ட் அது இது என்னென்னமோ போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். ஆனால் அதனாலயுமே கூட நியூசிலாண்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் லைட்டாக டவுனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நியூசிலாண்ட் கவர்மெண்ட் வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு அதை நான் அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி படிக்கல. பட் இருந்தாலும் இப்போ இந்த அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்கூல் பண்ணுதுன்னா அதுக்கு ஃபண்டிங் கவர்மெண்ட் பெருசாக கொடுக்கறத வந்து குறைச்சிட்டு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையாலே ஒரு குட் இனிஷியேட்டிவ். நியூசிலாண்டுடைய பொருளாதாரத்தையும் இன் ஃபியூச்சர் எல்லாத்தையும் உயர்த்துறதுக்கு இது வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஸோ பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைங்களை இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் போதே
1: ஊக்குவீங்க,
0: காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்.
1: எஸ்
0: அப்படிதான் சொல்லணும்.
1: அண்ட் நம்ம இருந்தமோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இல்லை. பட் இப்போ பிரியா சொன்ன மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது நம்ம தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி சில வாட்டி வந்து நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம கொஞ்சம் புஷ்ஷே பண்ணணும். வேற வழி கிடையாது. இல்லைன்னா அப்படியே அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஊக்குவிச்சோம்னா அவங்களும் நல்லா இதுவாவாங்க. ஒரு வாட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ருசி கண்ட பூனை ஆயிடுவாங்க. அவங்களே வந்து தே வில் டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
0: சொல்லுங்க லாவண்யா, நம்ம டாபிக் பத்தி சொல்லுங்க. டு வி க்ளோரிஃபை ஸ்ட்ரகிள் டு மச்?
1: அதாவது தேர் இஸ் அ தின் லைன் பிட்வீன் க்ளோரிஃபைங் ஸ்ட்ரகிள். நான் வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறான்னு தெரியும். நான் டாபிக் ஆங்கிலம். ஒரு மெல்லிசான கோடு. இட்ஸ் அ வெரி தின் லைன் பிட்வீன் க்ளோரிஃபைங் ஸ்ட்ரகிள் அண்ட் ரொமான்டிசைசிங் சஃபரிங். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரொம்ப ரொம்ப தின் லைன் தான் அது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தால் தான் அந்த எப்படி சொல்கிறது, இப்போ நம்மலாம் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம நடந்து போயிருக்கோம், பஸ்ஸில் போயிருக்கோம், சைக்கிளில் போயிருக்கோம். இப்போ காரில் போகும்போது அந்த அந்த அந்த காரோட மகிமை நமக்கு தெரியுது, கரெக்டாக? நீ முதல்லேருந்தே கார்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அந்த மகிமையே தெரியாது. அங்கே எப்படி வந்திருக்கேன்றது உனக்கு புரியாது. உன்னுடைய ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன சிறு வயது குழந்தையா நான் சொல்கிறேன், சிறு வயது இல்லை, ஒரு 15 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன, அதாவது இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்கே ஸ்ட்ரகிளே கிடையாது, சரியா? ஸோ இது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓவராக வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, அந்த தெரு விளக்கில் படித்தேன், நான் வந்து 30 கிலோமீட்டர் நடந்து போய் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கதைகள் நம்ம கேட்டிருப்போம் நம்ம சின்னப்ப இருந்த போது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ண தேவையில்ல. ஆனால் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லைன் இருக்கு. அந்த கோடு தான் அந்த கோடு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இதை வந்து நம்ம ரொம்ப என்ன கேட்ட வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, ஆமாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்தோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அந்த கஷ்டத்துலேயே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகணும். அண்ட் நம்ம முன்னேறினது தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, எல்லா விஷயத்துக்குமே நான் சொன்னதுக்காக நம்ம ஒன்று சொன்ன மாதிரி வி ஹாவ் டு கோ ஃபார்வர்ட். அந்த நேராக இன்னும் மென்மேலும் மேலே போகணுமே தவிர நம்ம வந்து கீழே போகக்கூடாது, போகவும் முடியாது. பட் நம்ம அதுதான் நம்மளுடைய என்ன சொல்றது, தமிழ்ல வேற பேசுன்னு சொல்லிச்சப்ப அந்த புள்ள ஒன்றும் பேச முடியல, வரமாட்டேங்குது, கரெக்டா வரமாட்டேங்குது ஃப்ளோ.
0: சரி, ஆங்கிலத்துல சொல்லுங்க.
1: இல்ல நம்ம அந்த நம்மளுடைய அந்த லகுவ நோக்கி நம்ம போறோம் இல்லையா, நம்மளோட அந்த எய்மை நோக்கி நம்ம போகும்போது இதெல்லாம் நடக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டே இருக்கணும். ஒரு அந்த வி ஷுட் நாட் ஸ்டே இன் அ ஸ்ட்ரகிள், வி ஷுட் மூவ் ஆன், கோ ஃபார்வர்ட். அதுதான் மேட்டர்.
0: கண்டிப்பாக மக்களே, இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். நியூசிலாண்டில் வந்து பாம்பு இல்லை பாம்பு இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஆனால் நம்ம லாவண்யா கிரைஸ்ட்சர்ச்சுக்குள்ள பாம்பு எடுத்துட்டு வந்துட்டாங்க.
1: ஹலோ ஹலோ மக்களே, வந்து நீங்க வந்து இது வந்து நாங்க வந்து என்ன டிஸ்க்ளைமர் போடுறோம்,
0: நான் முதல்ல
1: உயிரோட பாம்பெல்லாம் எடுத்துட்டு வரல. ஆமா, அது பாம்பு பை கூட இல்லம்மா, ஏதோ ஒரு
0: அது வந்து ஒரு ஹேண்ட்பேக்கு.

0: அது அப்படியே பாம்பு டிசைன் மாதிரி இருக்குது, என் பக்கத்துல வேற இருக்குது, அத பாக்கும் போதுலாம் எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க.
1: நான் வேற ஹவுஸ் தான் வாங்கினேன், நீ வேறமா?
0: அதை நான் இன்னைக்கு போட்டோ புடிச்சு ஸ்டோரியில போட தான் போறேன், நீங்களே வந்து பாருங்க மக்களே. எனக்கு அது பக்கத்துல இருக்கும் போது எனக்கு அதை பார்க்க முடியல காய்ஸ். சரி, ஒரு நல்ல ஒரு பாம்பு பாட்டு கேட்டு வரலாமா?
1: வாடா வாடா, பாம்பு பாட்டே வாடா, எனக்கே பாம்பு பிடிக்காது. அந்த பைய கூட நான் இந்த பக்கம் வச்சிடறேன்,
0: இந்தாங்க அண்டர் த டேபிள் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே சரி மக்களே, உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு மகிழுங்கள்.
2: வச்சாலும் அது எங்கேயோ போகும்னு வாங்கல, அங்கதானே போகும்?

0: மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கலாபம் குடும்பத்தினர்கள்,
1: எஸ் வாங்க வாங்க.
0: இவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கேன், அது என்ன
1: சொல்றேன்.
0: ஆமாம்
1: ஆமாம் வாருங்கள்.
0: அது ஆமாம்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. முதல்ல நம்ம யுனைடெட் தமிழ் ஸ்கூல் கிரைஸ்ட் சர்ச் தமிழ் பள்ளி இருக்கு இல்லையா, இங்க வந்து எனக்கு என்னுடைய வகுப்புல வந்து 3-5 வரைக்கும் வயசு மாணவர்கள் இருக்காங்க. அதுல வந்து ஒரு மாணவர் இருக்காரு, அவரு ஆமாம் மட்டும்தான் சொல்லுவாரு. அவர் எது கேட்டாலும் சாப்பிட்டியா, ஆமாம். வேற என்ன கேட்டாலும் அதுல ஆமாம் சொல்லக்கூடாது, ஆமாம் வர இடம் இல்லாது. ஆனா அங்கேயும் அவர் ஆமாம் தான் சொல்லுவாரு.
1: அதாவது ஒரு ஹிந்தி பேசுவாங்களா, இதர் ஆவோ அப்படின்னு மட்டும்தான் தெரியுமா அவங்களுக்கு. சோ நீ அங்க போய் என்ன சொல்லுவானா, நீ இங்கே அங்க போய் நின்றுட்டு அங்க நின்றுட்டு இதர் ஆவோன்னு சொல்லுவாங்களா.
0: ஓகே,
1: அந்த மாதிரி அவங்க ஒரே வார்த்தை ஆமாம்.
0: ஆமா அந்த மாதிரிதான், ஐ வாக் இங்கிலீஷ் டாக் இங்கிலீஷ் அந்த மாதிரி. அவர் வந்து ஒன்லி ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஆமாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். நீங்க அந்த ஆமாம் சொன்னா எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வந்து டு வி கிளாரிஃபை ஸ்ட்ரகிள் டூ மச், அதாவது கஷ்டத்தை வந்து நம்ம ரொம்ப மேம்படுத்தி பேசுறோமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன கேட்டா ஆமாங்க, சில பேர் அப்படி பண்றாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வேலை ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியாச்சு, அதை பத்தி பேசியாச்சு, இதை பத்தி பேசியாச்சு. வேலை இடத்துல வந்து கஷ்டமா இருக்கு, இதா இருக்கு, அதா இருக்கு அப்படின்னாக்கா நம்ம தான் நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கணும். அங்கேயே உட்காந்துக்கிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு எனக்கு எத்தனை பேருன்னு தெரியல, ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 100 வேலையாச்சும் அப்ளை பண்ணணும், நிறைய ட்ரை பண்ணணும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. அண்ட் இப்போதைக்கு நியூசிலாண்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது, புரியுது தான். பட் ட்ரை பண்ணுங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு ஒரு விஷயம், உங்களுக்கு வேலையில் கஷ்டமாக இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டமாக இருக்குது, இது கஷ்டம் அது கஷ்டம், நான் கஷ்டப்படுறேன், நான் சோகத்தில் இருக்கேன், நான் சோகத்தில் இருக்கேன், நான் சோகத்தில் இருக்கேன். இப்போ நான் இதை 3 சொன்னதுக்கே என் வாயில் பெனாயில் ஊற்றி கழுவணும் போல் எனக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் மூளைக்கு தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இங்க பாருங்க, வார்த்தைக்கு ரொம்ப பவர்
1: இருக்கு,
0: வார்த்தைக்கு நிறைய சக்தி இருக்கு. அதே சமயத்துல உங்க மூளைக்கு தெரியாது நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அதாவது என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்து லாவணி அக்கா கிட்ட சொல்றேன், எனக்கு காசு வேணாம், எனக்கு காசு வேணும், இப்படி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நான் அவங்க கிட்ட காசு வேணும்னு சொல்றேன், காசு வேணான்னு சொல்றேன். இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மூளைனால அந்த காசுங்கிற விஷயத்த மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும். நம்ம வேணும் வேணாம் இந்த மாதிரி இருக்கு இல்லை இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம அதனால கேப்சர் பண்ண முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு சே, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றது, நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்க என்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில சொல்றீங்களோ, யூ ஆர் ஃபீடிங் your brain, just like in the AI tool, in the social media, in the tools மாதிரி தான். நீங்கள் என்னைக்காச்சும் வந்து உங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருப்பீங்க, நான் இன்னைக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கலாம்னு நினைக்கிறேன், டக்குன்னு அந்த ஃபோன் காட்டுதில்ல,
1: ஆமாம் ஹேண்ட்பேக்
0: காட்டுதில்ல, அந்த மாதிரி தான் நம்ம பிரெயினும். நீங்கள் வந்து என்னத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும். மேனிஃபெஸ்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து உட்காந்து ஒரு இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, எனக்கு இது கண்டிப்பாக கிடைக்கணும், கிடைச்சா சூப்பராக இருக்கும், அது கிடைச்ச மாதிரியே நினைக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் சப்கான்ஷியஸ்லி உங்கள் மைண்டில் ஃபீட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. நீங்களே உங்களை அறியாமல், ஐயோ நான் நிறையா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி, திடீர்னு சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு ஐயோ நிறையா சிரிச்சிட்டேன் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, முடிஞ்சு போச்சு.
1: ஆமாம்
0: அவ்வளோதான், அவ்வளவுதான். நோபடி எக்ஸ்ட்ரா அண்ட் எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்லாம்
1: தேவையில்லை.
0: ஆமா, சந்தோஷமா சிரிச்சீங்கன்னா சிரிச்சிருங்க, அதுக்கப்புறம் வர பிரச்சனை அது அடுத்த பிரச்சனை, அப்புறம் பாத்துக்கலாம். சிரிச்சு விட்டு ஐயோ சிரிச்சுட்டேனே இதுக்கப்புறம் என்ன நடக்க போதே நீங்களே ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நல்லதே கடவுள் எழுதியிருந்தாலும் நீங்க அதை இங்க் ரப்பர் போட்டு அழிச்ச மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான் வாழ்க்கை. எஸ், ஸோ இதுதான் எங்களுடைய கருத்து. சொல்லுங்க லாவண்யா.
1: ஸோ அதுதான் நம்மளுடைய

0: பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம், பட் ஆல் தட் இஸ் குட். பட் நீங்க வந்து எப்படி சொல்றது, நிறைய பேர் வந்து நம்ம நம்மளுடைய பெற்றோர்கள் அந்த ஜென்ரேஷன் சொல்றேன், நிறைய பேர் வந்து சைலண்டா சஃபர் பண்ணியிருக்காங்க. நிறைய நிறைய அம்மாக்கள், நிறைய பாட்டிகள், நிறைய நிறைய சொந்தங்கள், எஸ்பெஷலி விமன் மட்டும் இல்லை, நிறைய தந்தையை கூட நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க சைலண்டாக. ஏன்னா வந்து ஆண்களால் அழக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோக நிலைமையில தான் பாவம் ஆண்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி பேசுகிறோம். அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து சைலண்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதில்ல, உங்களுக்கு யாரும் உங்களுக்கு விழா கொண்டாட போகிறதில்ல, உங்களுக்கு யாரும் அவார்டு கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, புலமினே இருந்தாலும் உங்களுக்கு யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ யார் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் உங்கள் வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அந்த துக்கத்தை, அந்த சோகத்தை, அந்த ஸ்ட்ரகிளை வந்து நம்ம நினச்சிப்போம். நம்ம அதுக்கு வந்து நன்றி உள்ளதாக நம்ம வந்து கிராட்டிடியூடோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் தான். ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ ஃபீல்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க. சரி, நம்ம அடுத்த வாரம் இன்னொரு அருமையான டாபிக்கோட வந்து கொண்டே இருக்கிறோம்.
0: அதை மாதிரி நீங்க பிரியா சொன்ன மாதிரி முன்னாடி உங்களுக்கு நாங்க பேசணும்னு தோன்ற டாபிக்ஸ்க்கு தயவு செஞ்சு எங்களோட கலாபம் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயோ இல்ல பிரியாவோட பர்சனல் பக்கத்துலயோ நீங்க வந்து தெரிவிக்கலாம். நாங்கள் அதுல இருந்து சூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லா சஜஷன்ஸுமே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இப்போ நாங்கள் தமிழில் பேச ட்ரை பண்ணுற மாதிரி. ஸோ எல்லாரும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி அன்பாக இருங்க, பி கைண்ட்.
1: எஸ், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.
0: அண்ட் அது இல்லாமல் முக்கியமான விஷயம் வந்து நம்ம எப்பவுமே பி கைண்ட் பி கைண்ட் சொல்கிறோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். So be kind to yourself. Don't be too hard on yourself.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி மக்களே, நல்லா படுத்து தூங்க. வெள்ளிக்கிழமை நாளைக்கு வீக்கெண்ட்
0: விட்டதை பாருங்க.
1: ஆமா, வீக்கெண்ட்னு சொல்லிட்டு உட்காந்து படம் பார்க்காதீங்க, பாருங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட் சீக்கிரமா படுத்து தூங்குங்க, காலைல வெள்ளையா எழுந்திரிங்க, நாள் நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்காக ஒரு அருமையான அழகான பாடல் கடைசியா வருது, கேட்டு
0: என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா இருங்க.
1: அப்படியே அமைதியான பாட்டு இன்னைக்கு நான் உங்களுக்காக போடுறேன், நீங்க சீக்கிரமா தூங்கணுங்கிறதுக்காக. இந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே தூங்குங்க. தூங்கிட்டு தூக்கம் எப்படி இருந்துச்சு மறுநாள்.
0: ஆனா வந்து கார் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு,
1: இல்ல நீங்க பெட்ல இருந்தா மட்டும்தாங்க, பெட்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பாட்டு. பிளீஸ் பிளீஸ் யூஸ் யுவர் பிரெயின்ஸ்.
0: பை.

கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை plains.org.nz இல் காணலாம். மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க kalabamfm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம்.